0: தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிறு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிறு தத்தஜரி ததல தஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தத்த தரித தனத தனுத திமித தங்கிடு தம் தம் தத்தரிகிறு
1: தடக்கபோ தன்னு சீர் பிஞ்சக்கர தடக்கபோ தன்னு சீர் பிஞ்சக்கர கரபோத்து குத்து கத்து கொஞ்சக்கார் கரபோத்து குத்து கத்து கொஞ்சக்கார் சீட்கு தொடர் மண்மக்கார்